தாரிக்கு தானுக்கு தானுக்கு ஜனக்கு கெனக்கு தோங்கு தாரிக்கிறது தாரிக்கிறதும் திருக்கு தாக்க தாக்கா திருக்கு தாக்க.